அன்னமோ காரமோ மலை முத்துரே சச்சே கே குணகா குணகாவத்தே புத்திர சுமேல் சச்சே கே குணகா குணகாவத் தேரி புத்திர சுமேல் திஸ் ஜாய் ஹோமே பிக் ஹேல் ஜனமோ காரமோ